சுஃபலம் மலையக சீதலாம் சசியாமலா மாதரம் வந்தே, சுஜலாம் சுஃபலம் மலையக சீதலாம் சசியாமலா மாதரம் வந்தே, மாதரம் வந்தே, மாதரம் வந்தே, மாதரம் வந்தே, மாதரம் வந்தே, மாதரம் வந்தே, மாதரம் வந்தே, மாதரம் வந்தே, மாதரம் வந்து